போது ஆளுமன் ஒவ்வொரு பகுத்து வச்சல் பிரிதாயா பகுத்து வச்சல் புறக்கு பூரன் மனை சிந்தியா பாய தம் அங்கு கூப்பே உதார நாம் மன் வசாய சுர் சித் கண கந்தர்வ முன் ஜன குண் அனுக்கு பகுதி காயா பினவந்த நான்